ஆகிய சும்லாவச்சே ஆதங்கசி சம்மிக் என் சம்லு ஜுரே அல்ல சம்மெப் மாமானுதிங் மசஞ்சித்ர சுப்பாரே குயிக்லா ஓ பாலம் சம்மிக் என் சம்லு கெப்சு மங்கிவா தம்சும்.